உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பாட்டிருக்கு தொட்ட இடம், அத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை.